Stay tuned with South Radios. South Radios. இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com. உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

0: மலையாள பகவதி.
1: மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: அன்பு தாய்மார்களே மற்றும் விசியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.
2: சமர பொனிதா சவுஞ்ச லிம்பியா.

0: love@southradios.com.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.
2: Your voice, I am singing sound. Soup sound. Flop sound.

0: நீங்கள் இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ
1: All your favorite hits, only on southradios.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ ராய்டுரா செய்யண்டு சம்பரால.

என்ன கேள்வி கேட்ட? ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது

0: upon a time, there lived a ghost. He was known to be a killer and feared the most.
1: உங்கள் மனதை மயக்கப் போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: வந்த சாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோப்பா நோப்பா.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.
1: யாருதான்

0: திபகோத்ரோத்பவஸ்ய மிருக நட்சத்திரே அடங்காப்படாரி ஜாதஸ்ய பேரன்னகட்டியோ
1: சுமதி சுமதி
0: சுமதி நாமதேயஸ் சிங்காரவேலன் லவ்வஸ்ய வருங்கால வைஃபஸ்ய தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமினே அஷ்டோத்திர நம பூஜாஞ்சகரிஷ்யே ஐயையோ போரியே போரியே
2: அரபோ ரங்கா ஸ்ரீலங்கா கொப்பரத்தே.

0: listening to southradios.com.
1: Stay tuned with South Radios.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ
1: ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண்

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள். ஆப் ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

அடுத்து வரும் மூன்று பாடல்கள் உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸில் புரட்சி.

Γεννά μου το, βενά σολάτε.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ.
1: இது நம்ம வீட்டு வானொலி சவுத் ரேடியோஸ்.

0: நம்மால கமிட்டாயிட்டாப்பா. பிரவீன் பாயா சூப்பர் ஃபிகர் உஷார் பண்ணிட்டாப்பா.
1: பக்கத்து கிளாஸ் தான்.
0: ஐயா
1: மஜா பண்ணிட்டான்ப்பா.
0: அப்படியா?
1: டேய் உண்மையிலே மாடா,

0: பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க onlyonsouthradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: ஸ்டோரில் 5 நட்சத்திர மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம். இதுதான் சவுத் ரேடியோஸ். இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

0: radios.com. நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: டோ மாரி கேப் மாரி கைதா கஸ்மாலம் எங்கடா அவன் எங்கடா.

listening southradios.com. இதுதான் சவுத் ரேடியோ, சவுத் பீட்ஸ், சவுத் வைப்ஸ். இப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள். 8 after 8.

0: Get your feelings from your favorite songs only on southradios.com.
1: South Radios, எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உச்சதோழன்.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

0: ஆணியே புடுங்க வேணாம்.
1: ஓகே.
2: அடுத்து வரும் நான்கு பாடல்கள் நம்ம வீட்டு வானொலியில் இணைந்திருக்கும் சவுத் ரேடியோஸுடன்.

0: to South Radio. From world most livable city to around the world. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திட இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம் பேஜில் தட்டுங்கள்.
1: மச்சான், நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறோம்டா. சத்தியம்டா, சத்தியம்டா.

0: மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா?
1: ஒரு ஃபுல்லே சொல்லுவோம்.
2: உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ.
1: ஓகே.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

0: இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி
1: கேட்டபாடு. உங்கள் காதுகளில் தேனிசை பாய்ச்சும் வானொலிகள்.
2: ஒரே ஒரு பெயர், சவுத் ரேடியோஸ்.
1: எங்கள் அடுத்து வரும்
2: நான்கு பாடல்கள்.

0: Get your feelings from your favorite songs only on southradios.com.
1: And listening to South Radio from world's most livable city to around the world.
2: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS.

இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். சாங் ரிக்வெஸ்ட் பட்டனை ஹோம்

மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com.

0: your feelings from your favorite songs. Only on southradios.com.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.

உங்கள் தோழனாய் காதோரம் தேனிசை பாய்ச்சும் சவுத் ரேடியோஸில் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, ஐயையோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: உங்கள் இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோ. நீங்கள் இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ.
1: You know what? Guess who's back?

அடுத்து வருவது மிக வித்தியாசமான ஒளித்தெளிவில் புதிய தொழில்நுட்பத்துடன் உங்கள் சவுத் ரேடியோஸில் மட்டுமே.

0: Listen your favorite songs only on southradios.com.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
2: Welcome to the club.

உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTH RADIOS

இது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ் ஆபீஷியல் செயலியில் நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள்.

0: இணைந்திருப்பது வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.
1: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

0: கிட்டக்கா கிட்ட சொல்லுடா மக்கிரா துறவ வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா.

0: ஆகிட்டாரோ?
1: நடனம் சாங்க
2: பாங்கு
1: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்க? வாட் அகைன் பாங்க?
2: இல்ல சாங்கு.
1: சாங்கு எங்க பாட
2: வாங்க
1: என்னன்னா
2: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
1: சரியா புரியலண்ணா.

0: இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.
1: சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ,
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ.

மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோ, நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி. சவுத் ரேடியோ சுடன்

0: கமரனவன் கொடி எடுக்க
1: ஆ

0: ஷோ நிறுத்து நிறுத்து. என்ன சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் சொந்த பாட்டுலாம் பாட மாட்டியா?
1: வகுத்து பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்க, ஏன் வம்பு பண்ற? சொந்த பாட்டை எவன் கேக்குறான்?
0: எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமா உட்கார வச்சிருக்கீங்க? வை
1: தப்பாட்ட இப்ப கூப்பிடாதாப்பா.
0: என்னது தப்பாட்டமா? பயாங்க, இதான் அந்த நாட்டோட சரியான ஆட்டமா? ஏ சரி, இங்க வா நீ அடி.

போவேன், ஏன் சவ்வா இழுக்கிற? சீன் நாலு பூண்டாட்டி கட்டி ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிருக்காப்ல. சந்தோஷமா பாடியா, நிம்மதியா போவாப்ல.

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: சவுத் ரேடியோஸ் உங்களோடு பயணிக்கும் உற்ற தோழன்.

அடுத்து வருவது நாலு மிக வித்தியாசமான ஒளித்தெளிவில் புதிய தொழில்நுட்பத்துடன் உங்கள் சவுத் ரேடியோஸில் மட்டுமே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது southradios.com. உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலித்தெளிவில் கேட்டு மகிழ்ந்தன. இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.

0: மிக துல்லியமான ஒளி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

பண்ணாதபடி. தூக்குத்துறனா அளப்பறேன், தூக்குத்துறனா தடாலடி.

மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு, சொன்னபடி கேளு. அப்படியே அதில் உள்ள சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன்.

0: radios.com. இசையால் உங்களை வசமாக்குகிறது சவுத் ரேடியோஸ்.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோ. சவுத் ரேடியோ.
1: Listening to South Radios from world's most livable city to around the world.

insouthreduce.com. நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோ சுடன்.

0: நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ எக்ஸ்க்ளூசிவ் சவுத் ரேடியோ செயலியை இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோஸ் என தேடி டவுன்லோட் செய்யுங்கள். SOUTHRADIOS

0: இதய பரப்பெங்கும் இனிமை சேர்ப்பது சவுத் ரேடியோஸ்.
1: Stay tuned with South Radios. South Radios.

0: சவுத் ரேடியோஸ் எப்போதும் உங்களோடு பயணிக்கும் உற்றதோழ.
1: நீங்கள் இணைந்திருப்பது தென் வானொலி செயலி சவுத் ரேடியோஸுடன்.

0: மனசுக்கு பிடித்த பாடல்கள்.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
2: ஆஹா, ஹே, ஆஹா,

ஆவோடு ஃப்ரீ ஆவோடு ஃப்ரீ ஆவோடு மாமே. வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீ ஆவோடு ஃப்ரீ ஆவோடு ஃப்ரீ ஆவோடு மாமே. உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: ஃபேவரட்டான சாங்ஸ் கேட்க only on southradios.com. நமது வானொலிகள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள்.
1: மச்சான், நாளைக்கு நியூ இயர், இன்னையோட இந்த குடியை விடுறோம்டா. சத்தியம்டா, சத்தியம்டா.

0: You are listening to southradios.com.
1: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.

ஸ்பீக்கர்ல உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ் டாட் காம்.
1: மிக துல்லியமான ஒலி தெளிவு, மிக வித்தியாசமான தொழில்நுட்பம். சவுத் ரேடியோஸ்

0: நம் வானொலிகள் பிடித்திருந்தால் மதிப்பெண் வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து இப்பொழுதே சவுத் ரேடியோஸ் ஆபிஷியல் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள்.

வேலைக்கு போயிட்டான், இந்த வேலைக்கு போயிட்டான், அவன் அமெரிக்கா போயிட்டான், அவன் ஆப்பிரிக்கா போயிட்டான், அவன் லவ் பண்ணிட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், காடு வாங்கிட்டான், அவன் பொம்பளை பிள்ளை வந்துட்டான், ஆம்பளை பிள்ளை வந்துட்டான், அவன் டாப்புக்கு போயிட்டான், அவன் டவுனுக்கு வந்துட்டான். இப்படி எவனாவது அட்வைஸ் அக்கல தூக்கிட்டு வந்தீங்க, மவனை பேட் எடுத்து நடுமண்ட நச்சு நிறைக்கிறான். பிளாடி மானகட்ட ராஸ்கல்களா.

0: மாப்ள அட்வைஸ் பண்ணக்கூடாது அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே அட்வைஸ் பண்ணிட்டிய.
1: சாரி மச்சி, வந்துருச்சு.
2: உங்கள் வீட்டின் உற்ற தோழர் சவுத் ரேடியோஸ் வழங்கும் அடுத்து

சவுத் வைப்ஸ். எப்போதும் எக்ஸ்ட்ரா எனர்ஜியோடு அடுத்து வரும் நான்கு பாடல்கள், இதுதான் சவுத் ரேடியோ. இசை மட்டுமில்ல, இங்கு எல்லாமே புதுமைதான்.

மகிழ்விக்க விளம்பர இடைவேளையின்றி நாம் வழங்கும் நான்கு பாடல்கள் கேளுங்கள். ஆப் ஸ்டோரில் ரிவ்யூ வழங்கி ஊக்கப்படுத்துங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது South Radios.com. You are listening to South Radios.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சவுத் ரேடியோஸ்.
1: பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் இப்பொழுதே கிடைக்கிறது உங்கள் அபிமான சவுத் ரேடியோஸ்.

பார்த்து அந்த கேள்வி கேட்ட. ஏனே அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்க, யாரு வச்சிருக்காங்க, யாரு வச்சிருக்காங்க, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

0: உங்கள் மதிப்பெண்களும் விமர்சனங்களும் நம்மை ஊக்கப்படுத்தட்டும்.
1: உடனுக்குடன் உங்கள் விருப்ப பாடல்களை மிக துல்லியமான ஒலி தெளிவில் கேட்டு மகிழ்ந்தனர். இப்பொழுதே தரவிறக்கம் செய்யுங்கள் சவுத் ரேடியோஸ்.

0: பாரு.
1: புத்தர கும்மா புத்தல கும்மா பத்த புள்ள நீ செத்துருவடாடே, நீ உத்தார் விடாதே.
0: மாவுன்ன

நான் ஆட் அவுட் பாக்குறீங்களா? சே, அடே. ஐயோ, ஜானிக்கு வாய்ஸ் வா.

உங்கள் ஸ்பீக்கர்ல, உங்க ஸ்மார்ட் போன்ல நம்ம சவுத் ஸ்டைல்ல ஒலிக்க போகும் அடுத்து வரும் நான்கு பாடல்கள்.